மாநில கலகை தெரி மாநில கலகை கறி மாறிதெல்லா பட்டி குருவை மாறிதெல்லா பட்டி சேரா சாஜ் பதர் லுதுலுதா உம்லா செகன் குதுகுதா மாமூர் டுகில் பசலா ஆச்சு நடிகா ரசர் குதுகுதா மஸ்கா கானி மஸ்கலா டுகில் மஞ்சல் கலா தேரே நனி சுமா கோட்டே முய் ஜாச்சே கொல்புலா சே சேரா சே